நேரம் 5:35. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 பண்பலையில் ஒலித்து கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சாவித்ரி படத்திலிருந்து MS சுப்புலட்சுமி ராதா விஸ்வநாதன் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. முதலில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

மதமாயி மனசு வச்சா மங்களமாய் வாழ வைப்பாள். ஈஸ்வரியாள் இரக்கம் கொண்டு எல்லோருக்கும் வாழ்வளிப்பாள். அந்த கருமாறி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள். அந்த கருமாறி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள்.

0: கேட்டு பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. ஒலிக்கேற்கும் பாடலை பாடியிருப்பவர் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம்.
1: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

அவன் தரிசனம் கண்டவர் மனதிலே கோடி இன்பம் பிறக்குது செந்திலாண்டவன் சந்நிதியில் சந்தனம் மணக்குது அவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டின் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சி, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லி பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் சித்திர சங்கீதம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசையில் பி அக்ஷய் அவர்களின் பாட்டு இடம்பெறும், அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 சிறுவர் சோலை, பள்ளிக்கரணி டிஏவி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 2 பகுதி, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், இரவு 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.
2: சாட்சி, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா, எஸ்எம்எஸ் வந்திருக்கு, என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது, அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத, அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்கான பாடல் உன்னிமீனின் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் ஒலிக்கியிருக்கிறது.

0: திரேசி பாடல்கள் கேட்டோம். தொடர்வது ஆஜ் சவேரி, செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திற்காக சின்மயி கார்த்திக் பாடியது.

நேரம் 8:40. ஒலித்துக் கொண்டிருப்பது திரை கானம். கேட்கலாம் வேலாயுதம் திரைப்படத்திற்காக பிரசன்னா சுப்ரியா ஜோஷி பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். திரைகாலத்தின்

0: ஒலித்தந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெற்றது. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ஏகதந்தம் பஜேகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் பிலஹரி, மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் இப்போது 9:21:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி. கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்து கீரவாணி ராகத்தில் நீ சரணாம்புஜ முனு எனத் தொடங்கும் ஜி என். பாலசுப்ரமணியம் கீர்த்தனை, ஆதி தாளம்.

கீரவாணி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை இடம்பெற்றது. நிறைவாக மிருகயதராதா மாதவம் என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம், ராகம் பெஹாக், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 10:30 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி. ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கியிருக்கிறது. பாடலின் படம் வைதேகி காத்திருந்தாள்.

0: ஒலித்த பாடல் கை கொடுக்கும் கை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: சுகமான ராகங்களில் நிறைவான பாடல் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி. சுசீலா பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் நீங்கள் கேட்கலாம் திரைக்கானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நினைவிருக்கும் வரை. திரைப்படத்திற்காக மனோ கிருஷ்ணராஜ் பாடிய பாடல்.
2: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா,
3: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
4: ஆஹா ஓஹோ,
3: சந்தியாவின் கார் என்ன பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல் தானே.
2: நோ ப்ராப்ளம், அத உற்று.
3: சந்தியாவின் கலர் என்ன வெள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்து தானே, பழைய MGR படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியாள், ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு, சாரால நம்ப பெரியாளாவும் நம்ப ஆனா எல்லாரும் ஆன மாதிரி தானே.

நேரம் இப்பொழுது 11:16. 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். கேட்கலாம் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல்.

ஒலித்த பாடல் நிலாவே வா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியது. திரிகானத்தின் நிறைவான பாடல் நட்புக்காக திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் கிருஷ்ணராஜ், சுஜாதா.

மோகனராகம் கொடிலோ கெளி மோகனராகம் ஜீவிதமே மதுரானுராகம் ஜீவிதமே மதுரானுராகம்.

0: செயல்.
1: நோயுற்றவனின் உடலியல் கூறு, நோயின் தீவிரம், மருத்துவம் செய்ய வேண்டிய கால அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவம் கற்றவன் மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 949, அதிகாரம் மருந்து.
0: உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்.
1: நோயுற்றவனின் உடலியல் கூறு, நோயின் தீவிரம், மருத்துவம் செய்ய வேண்டிய கால அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவம் கற்றவன் மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 949, அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் 12:01, 45 நொடி. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரையகானம் 12:40 மெல் இசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வாயிலின், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரையகானம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ராய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார்.

4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் பி அக்ஷயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 சிறுவர் சூளை. பள்ளிக்கரணை டிஏவி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 2 பகுதி. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரையகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், இரவு 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோ. நேரம் இப்பொழுது 12:03. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நீர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். மனதிற்கு இனிய, காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சாரதா திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Dispersing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரைகானத்தின் நிறைவான பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் ஒலிக்கேற்பது.

தொடரும் பாடல் மு பகத்சிங் இயற்றியது. பிஜி வில்ஃப்ரெட் இப்பாடலை இசையமைத்திருக்கிறார். கே சசிகுமார், எஸ் ஞானம் ஆகியோர் இப்பாடலை பாடியுள்ளனர்.

நேரம் 12:51. தொடரும் பாடல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது. கே பத்மநாபன் இப்பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். இப்பாடலை பாடியுள்ளார் டி எல் தியாகராஜன்.

நிறைவான பாடல் ஜெய்ஸ்ரீ ஜெகன் இசையமைத்த பாடல். பாடலை இயற்றியவர் தமிழ் நம்பி. பாடலை பாடியிருக்கிறார்கள் கே. வீரமணி, டி. கே. ராதா.

அடுத்து இந்த பராக்கேலனம்மா வீணை குப்பையர் இயற்றிய கீர்த்தனை ராகம் பேகடா தாளம் ரூபகம்.

நேரம் 1:40. ஹேமா சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். இனி உன்னையல்லால் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் கல்யாணி, தாளம் ஆதி.

நிறைவாக நிராமையே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. ராகம் குந்தலவராளி, தாளம் ஆதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் வான்மதி திரைப்படத்திற்காக பி. உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: first, because when we work together, possibilities become progress.
1: புவி உனக்காக திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 100.1 FM Gold வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சிறைச்சாலை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 3:01. ஆகாஷ்வாணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: Because when we work together, possibilities become progress.
1: பிரியமுடன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 3:34. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நிலவேவா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் பி. அக்ஷயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கே. ஆர். வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். முதலில் பார்வதி பத்திம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, அம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 5:24. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் பி அக்ஷயா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து நின்னுவினா சுகமுகான தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பி. அக்ஷயா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கே. ஆர். வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம்.

0: creation and sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 சிறுவர் சோலை, பள்ளிக்கரணை டிஏவி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், இரவு 11:40 திரை கானம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் ரவிகிரண் அவர்களின் பாட்டு, தலாத் அஜீஸ் அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்கு மங்கலம், மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை, மங்கலம் எம் கே ஆசான் அவர்களின் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை எச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, கதை சொல்பவர் கே அருணா காந்தி அவர்கள், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ஜெயந்தி பிரபு அவர்களின் வீணை இசை, விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 லய விநியாசம், மந்தைவெளி எஸ் மோகன்ராஜ், திருவொற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவில் இசை, தாளம் ரூபகம், 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈசமயம், இசையமைப்பாளர் கே சக்கரவர்த்தி அவர்கள் குறித்த தகவல்கள், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, 6 அனிருத் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், நியூ ஹாரிசன்ஸ் டிஸ்கஷன் ஆன் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். பங்கேற்பவர்களே சபினையா, தருண்குமார், சங்கர் ஆர், கோகுலஹரி, ஸ்ரீவதன் ஆகியோர். ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் உரை வழங்குபவர் அர்ஷிதா, ஐ நவ் பிகின் கவிதை வழங்குபவர் தயன் சித்தா, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா காவிஷாக, இரவு 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
3: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण।
4: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है। मैं हूं नईम अख्तर। श्रोताओं, भारत कच्चे जूट का सबसे बड़ा उत्पादक देश है। जूट केवल एक फसल या उद्योग नहीं है, इससे देश के करीब 40 लाख किसान परिवार जुड़े हैं और जूट मिलों तथा इससे जुड़े उद्योगों में लगभग 3,70,000 लोगों को सीधे रोजगार मिलता है। वित्त वर्ष 2025-26 में भारत में 76 लाख गांठ कच्चे जूट का उत्पादन हुआ और करीब 12,80,000 मीट्रिक टन जूट उत्पाद तैयार किए गए। इसी अवधि में भारत ने करीब 1,71,000 मीट्रिक टन जूट उत्पादों का निर्यात किया, जिसकी कीमत 3,155 करोड़ रुपए से अधिक रही। आज के कार्यक्रम में जानेंगे कि भारत में जूट उत्पादन की शुरुआत कैसे

0: 5,000 crore rupees in Vadodara in Gujarat. The Prime Minister dedicated to the nation three key sections of the Western Dedicated Freight Corridor, marking the full completion and operationalization of the Freight Corridor network. Mr. Modi also flagged off freight train services from New Sanand, New Makarpura, New Umbargaon and New JNPT, along with a new passenger train service between Tanda Road and Vadodara, connecting remote tribal regions of Alirajpur to the national rail grid.
1: आज 2,800 किलोमीटर से अधिक का डेडिकेटेड फ्रेट कॉरिडोर प्रोजेक्ट पूरा हो गया। ये 21वीं सदी के भारत के लिए बहुत ऐतिहासिक कार्य संपन्न हुआ है। ये डेडिकेटेड फ्रेट कॉरिडोर इस बात का साक्षी है कि बीते 12 साल में देश की काम करने की संस्कृति कैसे बदली है।
0: During the program, Mr. Modi also laid the foundation stone for three railway expansion projects worth over 9,700 crore rupees. He addressed a massive public rally following the inauguration of the newly built BJP office in Navsari. He called upon citizens and public representatives to turn social service and cleanliness into an effortless everyday habit while ensuring the last mile reach of developmental schemes. Prime Minister Narendra Modi will hold bilateral talks with numerous leaders during the BRICS summit, which will be held on 12th and 13th of this month in New Delhi. External Affairs Ministry spokesperson Ranveer Jaiswal said this during a media briefing in New Delhi today. On Russia-Ukraine conflict, the spokesperson said India is in touch with both the Ukrainian and Russian sides and is trying to see if there are ideas and suggestions that can contribute to the cessation of the conflict. Speaking on devastating flash floods in Nepal, Mr. Jaiswal said that India has expressed solidarity and sympathy with the people and government of Nepal. He added that India has responded promptly and will continue to support relief, rescue and reconstruction efforts. Mr. Jaiswal said 95 tons of relief material has so far been sent by 7 aircraft and some more relief material will be dispatched soon. Mr. Jaiswal said India-China ties are gradually moving in a positive direction. He added that this gradual normalization of ties, people-to-people ties, are very important. Prime Minister Narendra Modi and Russian President Vladimir Putin will hold bilateral talks on the sidelines of BRICS summit. Addressing media at a virtual briefing in New Delhi, Kremlin spokesperson Dmitry Peskov said both leaders are expected to discuss issues of mutual interest. Mr. Peskov said Russia considers India a very important player in the global majority. Defence Minister Rajnath Singh arrived in Colombo today on a three-day visit to Sri Lanka aimed at deepening bilateral defence and maritime cooperation. During his visit, the Defence Minister will hold talks with Sri Lanka's leadership on various issues. And that is the end of this news bulletin.
2: Neram 7 10 nimidam Akashvani Chennai Vanoliyin 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை தொடர்வது சிறுவர் சோலை.
3: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
4: சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள டிஏவி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம்.
5: தமிழே என் உயிரே, தமிழன்னையாம் என் தாய்மொழியை வணங்கி அக்காலம் தொட்டு இக்காலம் வரை காலத்தால் அழியாது நிலைத்து நிற்கும் எம் தாய்மொழியாம் தமிழ்மொழியை இனிய சொற்களால் போற்றி கவி தொடுக்க வந்துள்ளேன். நான் உங்கள் கேரித்து ஹாசினி. வளம் பொருந்திய அழகிய மொழியே என் தாய்மொழியே, எம் குடிகளின் செவ்வியல் மொழியே என் தமிழ்மொழியே, அகிலத்தவர் போற்றும் மான்றோர் மொழியே, இந்நிலத்தில் எதற்கும் மீடியினையற்ற மொழியே, உணர்வற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் மொழியே, எப்பிறவியிலும் மேற்றமளிக்கும் மொழியே, கடல் போல் பறந்து விரிந்த மொழியே, சங்கத்தவர் போற்றி வளர்த்த மொழியே, தன்மை நிறைந்த தன்னலமற்ற மொழியே, பண்புடையோர் பண்ணமைத்த மொழியே, உயிரும் நீயே உடலும் நீயே, என் உள்ளுக்குள் நிறைந்த சுவாசமும் நீயே, வல்லினம் மெல்லினம் இடையினமாயிருந்து எம்

0: இன்பத்தோடு இனிதிருப்பவளே, இனித்திருப்பவளே, இன்பமயமானவளே, முத்தமிழானவளே, முழுமதியானவளே, கண்ணித்தமிழாயிருந்து கணினித்தமிழாய் உயர்ந்தவளே, அறிவியல் பேசும் மொழியே, அறியா மானிடரை திருத்தும் மொழியே, தத்துவம் முறைத்திடும் மொழியே, தத்தளிப்பவனை கரை சேர்க்கும் மொழியே, வரலாற்று சிறப்புமிக்க மொழியே, வன்மத்தை போக்கிடும் மொழியே, உளவியல் அறிந்த மொழியே, உண்மையை உரைத்திடும் மொழியே, களம் பல புகுந்து கலைகளை நீக்கி புதுமையை புகுத்திட்ட மொழியே, இன்னும் எத்துணை எத்துணை, உன்னை இன்றி எனக்கு வேறு ஏத துணை, உன் புகழை பாட இம்மணித்துளிகள் போதா, நீ என்றும் வாழ்க, எம்மை வாழ வைக்கும் மொழியே, உன்னை தலைவணங்கி விடை பெறுகிறேன்.
1: பெண்பார் புலவர்களை பற்றி தன் கருத்துக்களை பகிர வருகிறாள் யாழினி.
2: பெண் என்பவள் பாடலின் பொருளாக மட்டும் இருந்த காலம் அல்ல அது. பெண்ணே பாடலின் குரலாக ஒலித்த காலம், சங்க காலம். சங்க இலக்கியத்தை படிக்கும் போது அரசர்கள், போர்கள், வள்ளல்கள், வீரர்கள் என்று பல ஆண் குரல்கள் நம் காதில் விழுகின்றன. ஆனால் அந்த பெரும் இலக்கிய கடலுக்குள் நாம் ஆழமாக சென்றால் பெண்களின் தனித்துவமான குரல்களும் வலிமையாக பதிவாகியிருப்பது தெரிகிறது. சங்க கால இலக்கிய தொகுப்பில் சுமார் 30 பெண் புலவர்கள் பாடியுள்ளார். அவர்கள் கொடை, வீரம், நட்பு, காதல், அரசியல், சமூக வாழ்க்கை பிரிவு, துயரம் என மனித வாழ்வின் பல பரிமாணங்களையும் பதிவு செய்துள்ளனர். அவர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ஔவையார். இவர் புலவர் மட்டுமல்லாமல் மன்னர்களிடம் அஞ்சாமல் கருத்து கூறிய அறிவு குரல். அதியமானெடுமான் அஞ்சியுடன் அவருக்கிருந்த தொடர்பு ஒரு பெண் புலவர் அரசவையிலும் எவ்வளவு முக்கியமான இடத்தை பெற்றிருந்தார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அவரது புறநானூற்று பாடல் 206 எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று கூறுகிறார். இதன் பொருள், ஒரு திறமையான புலவருக்கு உலகின் எந்த திசையிலும் வாழ்வதற்கான இடம் உண்டு என்பதுதான். மேலும் ஒக்கூர் மாசாத்தியார் அவருடைய புறநானூறு 279 பாடலில் ஒரு தாயின் வீர உணர்வை சித்தரிக்கிறார். ஏற்கனவே தன் தமையனையும் கணவனையும் இழந்த ஒரு பெண் போர்ப்பறை ஒழிக்கும் போது தன் ஒரே மகனையும் போருக்கு செல்ல தயார்படுத்துகிறாள். அதை கெடுத சிந்தை கடிது அவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே என வெளிப்படுத்தியுள்ளார். இது வெறும் வீரத்தை பாடிய பாடல் அல்ல, ஒரு பெண்ணின் மன வலிமையை இன்னொரு பெண் பாடும் வரலாற்று சாட்சி. இதே போல காக்கை பாடினியார், நச்செள்ளையார் போரில் வீரமரணம் அடைந்த தன் மகனின் உடலை காணும் தாயின் மனநிலையை சித்தரிக்கிறார். அந்த தாய் தன் மகன் வீரமரணம் அடைந்ததை எண்ணி பெருமை கொள்கிறாள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான், சங்க கால பெண் பார்ப்புலவர்கள் வரலாற்றின் ஓரத்தில் நின்று பார்த்தவர்கள் அல்ல. அவர்கள் வரலாற்றையே தங்கள் சொற்களால் பதிவு செய்தவர்கள். அதனால் இலக்கியத்தின் பக்கங்களை புரட்டும் போது அதன் வரிகளை மட்டும் படிக்காமல் அந்த வரிகளுக்கு பின்னால் நின்ற பெண்ணின் குரலையும் கேட்போம் என கூறி விடை பெறுகிறேன்.
3: நாட்டுப்புற கலைகளில் தனி சிறப்புடன் திகழும் வில்லுப்பாட்டின் மூலமாக கைபேசியின் நன்மை தீமைகளை எடுத்து கூற வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள் பிரணீதா, யாழினி, ரித்துஹாசினி, நேத்ரா, ஆஷிரா, கித்திகா, ரக்ஷிதாஸ்ரீ, ரக்ஷிகா. கேட்டு மகிழ்வோம் வாருங்கள்.

0: ஆமா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்?
1: இப்ப மக்கள் அதிகமா பயன்படுத்துற கைபேசி பத்தி தான்.
2: ஓ, அட நல்லா சொன்னீங்க. இப்ப கைபேசி இல்லாத இடமே இல்ல.
3: அம்மா கையில இருக்கு,
4: அப்பா கையில இருக்கு,
5: தாத்தா கையில இருக்கு, பாட்டி கையில இருக்கு,
0: அட குழந்தை கையில கூட இருக்குங்க.
6: நிலா காட்டி சோறுட்டு காலம் போய் இப்ப கைபேசி காட்டி சோறுட்டு காலத்துக்கு வந்துட்டோம்.
7: என்று
6: பாட வேண்டியதுதான்.
1: குழந்தைங்க கைபேசிய கையில கொடுத்தாதான் சாப்பிடுவேன் என்று கூறுவத பார்த்தா வேதனையா இருக்கு.
2: குழந்தைங்க நிலைதான் இப்படின்னா சிறுவர்களோட நிலைமை என்ன தெரியுமா?

0: நிறைவா
1: என்று கைபேசியிலே மூழ்கி இருக்காங்க.
2: சரியா சொன்னீங்க. இணைய விளையாட்டில் மூழ்கி பதின் பருவ சிறுவர்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அதில் மூழ்கி போகிறாங்க.
1: சரியா சொன்னீங்க. ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அசையாமல்
3: ஓடு அடி என்று அலரும் சத்தம் வேறு.
4: இதனால் படிப்பில் ஈடுபாடு இன்மை, கவனக்குறைவு, எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று தெரியாமலேயே இருக்கிறார்கள்.
5: கையில் இருக்கும் கைபேசியை வாங்கினால் போதும், அப்பப்பா என்ன ஒரு கோபம்.
2: இதுக்கு முடிவுதான் என்ன?
6: சிறுவர்களை கைபேசியை தொடாதே என்று கூறுவதற்கு முன் அதை சொல்லும் நபர் கைபேசியை தொடாதே இருக்க பழக வேண்டும்.
2: உணவு உண்ணும் போது கைபேசி பார்ப்பதை அனைவரும் தவிர்க்க வேண்டும்.
3: அப்பாவே இணையத்தில் பொழுதை போக்கிக் கொண்டு மகனை பார்க்காதே கண்ணு கெட்டுவிடும் என்று கூறினால் நடக்குமா?
2: பின்பு தேவையானதுக்கு மட்டும் கைபேசியை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும்.
6: சரிதான்.

0: அப்ப கைபேசினால தீமை மட்டும்தானா?
1: நான் அப்படி சொல்லவே இல்லையே.
2: எத்தனையோ பேர் இது சரியா பயன்படுத்திட்டு இருக்காங்க
3: பண பரிவர்த்தனை செய்ய.
1: பாடத்தின் சந்தேகம் அறிய.
4: புதிய இடத்தில் வழி தேட பயண வழிகாட்டியாக.
5: போட்டி தேர்வுக்கு தயாராக.
3: நேர்காணலுக்கு தன்னை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள. இப்படி எல்லா நல்ல செயல்களுக்கும் கைபேசி பயன்படுகிறது.
2: சரியா சொன்னீங்க.

0: இப்படி தேடி தேடி படிச்சு நேர்காணல்ல தேர்வாகி வெற்றி பெற்றவங்க நிறைய பேர்.
1: ஆமா சரிதான்.
2: சரி, கைபேசி பயன்படுத்துறதால நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு.
3: ஆமா, நம்ம நன்மையை மட்டும் எடுத்துப்போம். எதையும் அளவா பயன்படுத்தினாதான் சரியா இருக்கும்.
1: கைபேசியை அளவோட சரியாக பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம்.

0: படையேழு வள்ளல்களின் கொடைச்சிறப்பையும் அவர்களின் பெருமையையும் பற்றி பேச வருகிறார் கித்திகா.
1: தமிழர் வரலாற்றில் கொடைத்தன்மையால் புகழ்பெற்ற ஏழு அரசர்களே கடையெழு வள்ளல்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அதியமான், வேகன், பாரி, காரி, ஓரி, ஆயாண்டிரன், நல்லி ஆகியோரே கடையெழு வள்ளல்கள் ஆவர். அதியமான் நெடுமான் அஞ்சு, இவர் தகடூரை ஆண்டவர். அவ்வைக்கு நீண்ட நாள் உயிர் தரும் நெல்லிக்கனியை வழங்கியவர். வேகன் புதினிமலையை ஆண்டவர். குளிரார் நடுங்கிக் கொண்டிருந்த மயிலுக்கு தன் போர்வையை போர்த்தியவர். வல்வில் பாரி பரம்பு மலையை ஆண்டவர். முல்லை கொடிக்கு தன் தேரை கொடுத்தவர். மலையமான் திருமுடிக்காரி தன்னை நாடி வருவோருக்கு தன் குதிரைகளையும் தேர்களையும் அளவற்ற செல்வங்களையும் வாரி வழங்கினார். வல்வில்லோரி கொல்லிமலையை ஆண்டவர். வில்வித்தையில் சிறந்தவர். தன்னை நாடி வருவோருக்கு தன் ஆளுகைக்கு உட்பட்ட சிறிய மலைகளையும் புன்னை மரங்கள் நிறைந்த வளமான நாடுகளையும் பரிசாக வழங்கினார். ஆயாண்டிரன் பொதிகை மலையை சுற்றியுள்ள பகுதியை ஆண்டவர். நீல நிற நாகம் இவருக்கு அளித்த ஒளிமிக்க ஆடையை இவர் ஆலமரத்தின் கீழிருந்த சிவபெருமானுக்கு அளித்தாராம். நல்லி தம்பால் வந்தவருக்கு நல்குறவால் பின்னர் நலியாதவாறும் வேறொருவர் பால் சென்று இரவாதவாறும் நிரம்ப நல்கும் இயல்பினன். கடையெழு வள்ளல்களின் புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும்.
0: அறம் விதைத்தவர் திருவள்ளுவர், அன்பை அறுவடை செய்தது உலகம். இரண்டே அடிகளில் நமது வாழ்க்கையை வடித்தவர் தெய்வப்புலவர். நமது வாழ்க்கை ஒரு பயணம் என்றால் அந்த பயணத்தின் நிரந்தர ஆசிரியர் திருவள்ளுவர். அறம், பொருள், இன்பம் என்று நமது வாழ்க்கையின் மூன்று பரிணாமங்களையும் 1330 குரட்பாக்களில் உலகுக்கு உணர்த்தியவர் அவர். உலக பொதுமறை தந்த அந்த மாபெரும் ஞானியின் சிந்தனை துளிக்கு உயிரோட்டம் அளிக்கும் குறுநாடகத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள் மிரா, லக்ஷயா, ஜீமுதன், லலிதாதித்யா, ஸ்கந்தேஷ், அனிருத்தன், அஸ்வின்குமரன்.
2: காட்சி ஒன்று, ராமுவின் வீடு, காலை நேரம், பள்ளிக்கு தயாராகுதல்.
0: இந்தாங்க டி.
3: சீதா, குழந்தைகளுக்கு பள்ளிக்கு நேரமாச்சு, அவங்களை கிளப்பிட்டியா?
4: இல்லீங்க, நான் தாமதமா எழுந்துட்டேன். இதோ உணவு தயாரித்து பள்ளிக்கு அனுப்புறேன். கண்ணா, கண்ணா!
5: என்னம்மா?
4: பள்ளிக்கு நேரம் ஆயிடுச்சுல, போய் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுண்டு வாப்பா, சாப்பிடலாம்.
5: ஒரு நொடியில வரம்மா.
4: இந்தாப்பா சாப்பிடு.
6: அம்மா, அம்மா!
4: என் செல்லமே, நீயும் போய் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுண்டு வா, சாப்பிடலாம்.
3: சீதா, சீதா, குழந்தைகளை சீக்கிரமா கிளப்பு, நான் அவங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு ஆபீஸ் போடல. சீக்கிரம்.
4: சரிங்க, எந்த உதவியும் செய்ய மாட்டாரு, எப்பவும் மடிக்கணினியும் கையுமாவே இருப்பாரு, கட்டளை மட்டும் போட தெரியுது.
3: ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு.
4: இல்லீங்க, குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி விடணும், நான் உங்க பேகையும் எடுத்து வச்சிட்டேன்.
3: சரி சரி.
2: காட்சி இரண்டு, அழைப்பு மணியின் சத்தம் கேட்டல். சீதா, வாசலில் யாரோ வந்திருக்காங்க போல, யாருன்னு போய் பாரு.
4: நான் தான் குழந்தைங்களுக்கு உணவு ஊட்டுறேன்ல, கொஞ்சம் நீங்களே போய் பாருங்களேன்.
3: இந்த காலை வேளையிலே யார்தான் வந்து அழைப்பு மணி அழுத்துறாங்களோ. சரி, போய்தான் பாப்போம்.
7: ஐயா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
7: ஐயா, நம்ம தெருவுல 2-3 நாட்களாகவே மின்விளக்கு ஒளிரவில்லை ஐயா, ஒரே இருட்டா இருக்கு, அதனால நிறைய விபத்துகள் நடக்குது. ஆகவே நாம எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்து அலுவலகத்துல ஒரு புகார் கடிதம் அளிக்க வேண்டும் ஐயா.
3: ஓ அப்படியா, அதுக்கு நான் என்ன செய்யணும்?
8: ஐயா, தாங்கள் அதிகம் படித்தவர், எங்களுக்கோ எழுத படிக்க தெரியாது.
3: சரி, அதற்கும் மின்விளக்கு ஒளிராமல் இருப்பதற்கும் என்ன தொடர்பு?
7: ஐயா, மின்விளக்கு ஒளிரவில்லை என்றால் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஒரு புகார் கடிதம் எழுதி வைக்க வேண்டும். அப்படி எழுதி வைத்தால் மட்டுமே பணியாளர்கள் வந்து மின்விளக்கை சரி செய்து மீண்டும் ஒளிர வைப்பார்கள். ஆகையால் தாங்கள் எங்களுடன் வந்து புகார் கடிதம் எழுதி உதவுமாறு கேட்கிறோம்.
8: வருவீர்களா ஐயா?
3: இல்லை இல்லை, என்னால் வரவே முடியாது, எனக்கு அலுவலகத்தில் நிறைய வேலை இருக்கிறது, நான் உடனே அலுவலகம் செல்ல வேண்டும், என்னால் வரவே முடியாது, என்னை ஆள விடுங்க சாமி.
7: சரி வாருங்கள் நண்பர்களே, வேறு யாராவது படித்தவர்கள் தென்பட்டால் அவர்களை அழைச்சிட்டு போலாம்.
2: காட்சி மூன்று, குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லுதல்.
3: சீதா, கதவை தாழிட்டுக்கொள், நாங்கள் போய் வருகிறோம்.
9: பை.

0: போயிட்டு வாங்க கண்ணுங்களா.
1: காட்சி நான்கு. மாலை வேளை அம்மா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருதல்.
0: சரி, பள்ளிக்கு போயிட்டு வந்தாச்சுல, வாங்க திருக்குறள் படிக்கலாமா?
2: படிக்கலாமா.
0: சரி, நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லணும், சரியா?
3: சரிமா.
0: செய்யாமல் செய்த உதவிக்கு,
3: செய்யாமல் செய்த உதவிக்கு
0: வையகமும் வானகமும்,
3: வையகமும் வானகமும்
0: ஆற்றல் அரிது,
3: ஆற்றல் அரிது.
0: இன்னொரு தடவை சொல்லலாமா?
3: சொல்லலாமா.
0: செய்யாமல் செய்த உதவிக்கு,
3: செய்யாமல் செய்த உதவிக்கு
0: வையகமும் வானகமும்,
3: வையகமும் வானகமும்
0: ஆற்றல் அரிது,
3: ஆற்றல் அரிது.
0: இதோட பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியலையே.
0: சரி, சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ ஒருவர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நம்ம முன்னாடியே உதவியே செய்யலனாலும் தானே முன் வந்து செய்யற உதவிக்கு நம்ம இந்த வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தா கூட அது ஈடாகாதான். புரிஞ்சுதா?
3: புரிஞ்சுதுமா. அம்மா, அப்பா ஏன் இன்னும் வரல? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அப்பா வர நேரமும் தாண்டி விட்டது. இன்னும் ஏமா அப்பா வரல?
0: எனக்கும் அதுதான் தெரியல. ஒருவேளை உங்க அப்பாக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இன்னும் வரல.
3: சரிமா. காட்சி ஐந்து. இரவு வேளை ஊர் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பள்ளத்தில் விழுந்த ராமுவை கைத்தாங்களாக அழைத்து வருகிறார்கள்.
0: ஐயோ கடவுளே, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நொண்டி நொண்டி வரீங்க?
4: சீதா, கவலைப்படாதே, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. நல்ல வேளை, இவங்க தான் என்ன சரியான நேரத்துல வந்து முதல் உதவி செஞ்சு காப்பாற்றினாங்க.
0: ஐயா, நீங்க தான் இன்னைக்கு காலையில உதவி கேட்டு வந்தீங்க?
5: ஆமாம், நாங்கள் தான் இன்று காலை வந்தோம்.
0: புரிந்தது ஐயா. நீங்க தானே மின்விளக்கு சரி செய்யணும்னு சொல்லி பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு ஒரு புகார் கடிதம் எழுதணும்னு சொல்லி என் கணவரிடம் உதவி கேட்டீங்க?
5: ஆமாம் அம்மா, காலையிலேயே யாரும் உதவி செய்ய முன் வரவில்லை. இப்ப பாருமா, உன் கணவனுக்கே இந்நிலை.
0: சரி, வாங்க வாங்க.
4: சீதா, அவர்களை உட்கார வச்சு தண்ணீர் குடிக்க கொடுமா? அவர்கள் மட்டும் என்னை சரியான நேரத்தில் வந்து என்னை அப்பள்ளத்திலிருந்து தூக்கி முதலுதவி செஞ்சு காப்பாற்றவில்லை என்றால் என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ அந்த இறைவனுக்கு தான் தெரியும். கடவுளே, என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அந்த கும்மிருட்டில். அப்பப்பா.
0: ஐயா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய உள்ளம். இன்னைக்கு காலையில நீங்க உதவின்னு கேட்டு வந்த போது என் கணவர் அதை அலட்சியம் செஞ்சிட்டாரு. ஆனா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அவருக்கு உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
4: ஐயா, என்னை மன்னியுங்கள். நாளை பொழுது விடிந்ததும் முதல் வேலையாக பஞ்சாயத்து அலுவலகம் சென்று புகார் கடிதம் கொடுத்து மின் விளக்கை ஒளிர வைக்க வேண்டியது என் கடமை. அதற்கான நடவடிக்கைகளை நானே செய்யறேன் ஐயா.
5: மிக்க நன்றி, நாங்கள் சென்று வருகிறோம்.
2: கேட்டீர்களா மாணவர் செல்வங்களே, ஒருவருக்கொருவர் உதவி செய்து எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை இக்கதையில் மூலம் தெரிந்து கொண்டீர்களா?
0: இதைத்தான் நமது முன்னோர்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தரும் என்று சொல்லியுள்ளார்கள். இந்த கருத்தையே வள்ளுவரும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்றார். என்ன தான் கற்றிருந்தாலும் உலகத்தாரோடு பொருந்த ஒழுக தெரியாதவர்கள் அறிவில்லாதவர்களே. இக்குறளில் உலகத்தோடு ஒட்ட என்ற உலகியல் நடைமுறை சார்ந்த ஒழுக்க முறையை உயர்த்தி சொல்லப்படுகிறது. அவ்வொழுக்கம் நூற்கல்வி, கேள்வியறிவு போன்றவற்றால் பெறப்படும் ஒழுக்க நெறிகளை விட சிறந்ததாகும். இக்கதையின் நீதி என்னவென்றால், புத்தக அறிவு மட்டும் போதாது, நாம் உலகத்தாருடன் இணைந்து பழகி மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். இதுவே உண்மையான அறிவாகும். இதையே திருக்குறளும் வலியுறுத்துகிறது.
6: என் பெயர் தி. வருண் ஸ்ரீனிவாஸ். நான் இப்பொழுது மிருதங்கத்தில் ஆதிதாளம் வாசிக்கப் போகிறேன்.

0: உலகை காப்போம் வேதத்தின் வழியில் என்ற தலைப்பில் ஒரு சிறிய உரையாடல் வழியாக இயற்கைனா என்ன, இயற்கையிட்டேந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, இயற்கையை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் என்பதை பற்றிய சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். கேட்போமா?
1: கேட்போமே. முதல்ல இயற்கைனா என்ன அத சொல்லு.
0: நிலம் தீ நீர்வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்துல ஒண்ணு இருக்கே, அது உனக்கு என்னன்னு தெரியுமா?
1: அது சரி, கொஞ்சம் புரியும்படிய விளக்கமா சொல்லு.
0: அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பூதங்களும் சேர்ந்ததுதான் உலகம். இததான் இங்க தொல்காப்பியம் சொல்ல வருது.
1: அப்ப இதுதான் இயற்கையா?
0: ஆமா, இதுதான் இயற்கை. இந்த ஐந்து பூதங்களும் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அந்த அளவுக்கு மனித வாழ்வு சிறந்து விளங்கும்.
1: ஆனா இன்னைக்கு மனிதர்களோட பேராசையால இந்த இயற்கையோட சமநிலை குலைந்து பெரிதும் மாசடைஞ்சிருக்கே, அதை எப்படி சரி பண்றது?
0: இத மரங்கள் வளர்ப்பது மூலமாவும், நெகிழிகள் அதாவது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது மூலமாவும், நீரை சேமிப்பது மூலமாவும் இந்த ஐந்து பூதங்களையும் நம்ம தூய்மையா வச்சிருக்க முடியும். இது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை.
1: இத வெறும் பேச்சோட நிறுத்தாம அவையோர் அனைவருக்கும் விளக்கணும்.
0: சரியா சொன்ன. நான் நேத்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த படிச்சேன், அதையும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். சொல்லட்டா?
1: கண்டிப்பா, நாங்க எல்லாரும் அதை கேட்க ஆவலா இருக்கோம்.
0: ஆலமரமும் புளிய மரமும் புயல் வேகத்தை குறைக்குதான். அரச மரம் ஆக்சிஜன் உற்பத்திய அதிகமாக்குதான். வேப்ப மரம் விஷத்த முறிக்குதான்.
1: நான் கூட சிலத பார்த்தேன். பனைமரம் நிலத்தடி நீரை பாதுகாக்குதான். தென்னமரம் மண் அரிப்பை தடுக்குதான்.
0: சரியா சொன்ன. இந்த மரங்கள் வளர்ப்பது மூலமா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. இந்த மரங்களை வளர்த்து பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. மரங்கள் வளர்ப்பது மூலமா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்குதே, அதெல்லாம் உனக்கு என்னென்னு தெரியுமா?
1: ஓ, தெரியுமே. காய்கறி, பழங்கள், நிழல், அப்புறம் மழை.
0: சரியா சொன்ன. மரங்கள் வளர்ப்பது மூலமா நமக்கு சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான காய்கறிகளும் கனிகளும் கிடைக்குது. அதே மாதிரி மரத்தடி நிழலும் கிடைக்குது. அதே நேரத்துல மழை நீர் கிடைக்குது. இந்த மழை நீரை சேகரிப்பது மூலமா நமக்கு கோடை காலத்துல சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இந்த மழை சம்பந்தமா ஒரு திருக்குறள் கூட இருக்கே, அது உனக்கு என்னன்னு தெரியுமா?
1: அந்த திருக்குறள் எனக்கு

0: தெரியும், ஆனா அதோட பொருள் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. அதனால குரலையும் அதோட பொருளையும் நீயே சொல்லிடு.
1: துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதோட பொருள் என்னன்னா, மனிதர்களுக்கு உணவுப் பொருள்கள் விளைவிக்க எப்படி மழை நீர் உதவுதோ, அதே நேரத்துல அந்த மழை நீரே ஒரு உணவுப் பொருளாவும் மனிதர்களுக்கு அமைந்திருக்கு. இததான் இங்க சொல்றாங்க.
0: ஓ அப்படியா?
2: ஓ, நீங்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? நாங்களும் இவ்வளவு நேரம் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, உங்களுக்கு அந்த மும்மடி கிரக நெருக்கடி பத்தி ஏதாவது தெரியுமா?
3: அது எனக்கு தெரியுமே. அது ஆங்கிலத்துல ட்ரிபிள் பிளானடரி கிரைசிஸ் என்று சொல்றாங்க. அந்த மூன்று காரணத்தாலதான் இந்த உலகமே அழிஞ்சிட்டு வருதான்.
2: ஆமா, அதுல முதல் காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா?
3: எனக்கு தெரியுமே. அதுல முதல் காரணம் காலநிலை மாற்றம். நம்ம வீட்டுல போடுற குப்பை வெளியே போடுற குப்பையை எரிச்சு அதுல இருந்து வர புகையால நம்ம பூமி வெப்பம் அடைஞ்சு நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சுகிட்டே வருதான். இதனால விவசாயமும் பாதிச்சு விவசாயிகளுக்கும் பெரிய சவாலா இருக்கான்.
2: ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இதோட ரெண்டாவது காரணம் என்னன்னு தெரியுமா? அதுதான் இயற்கை மற்றும் பல்லுயிர் இழப்பு. மனுஷங்களாகிய நாம ரொம்ப சுயநலவாதிகளா இருக்கும். பேப்பர் வேணும், வீடு கட்டணும்னு எத்தனை காடுகளை அழிக்கிறோம். அதனால அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் நம்ம குடியிருப்பு பக்கத்துல வருது. இத பத்தி டிவிலயும் நியூஸ்லயும் நம்ம பாத்துருப்போமே.
3: ஆமா ஆமா, நானும் செய்திகள்லாம் கேட்டிருக்கேன். ஆமா, உனக்கு மூன்றாவது காரணம் என்னன்னு தெரியுமா? அது எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் சுற்றுச்சூழல் மாசு. சுற்றுச்சூழல் மாச நம்ம மூணு வகையா பிரிக்கலாம். ஆனா இப்போ நம்ம காற்று மாசு பத்தி பேசலாம். தேவையில்லாத குப்பையை எரிக்கும் போதும் வாகனத்துல இருந்து வர புகையும் தொழிற்சாலைகளில இருந்து வரும் புகையும் நம்ம தூய்மையான காற்றோட கலக்கும் போது அதை மாசுபடுத்துது. இதான் நம்ம காற்று மாசுன்னு சொல்றோம். ஆனா இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு தான் எனக்கும் தெரியல.
3: அது எனக்கு தெரியுமே. இதற்குதான் நம்ம முன்னோர்கள் அக்னிஹோத்ரா என்ற முறைய கொண்டு வந்தாங்க. அந்த அக்னிஹோத்ரால எரியற நெருப்புல மூலிகையும் நெய்யும் விட்டு அதுல இருந்து வர புகையால நம்ம சுற்றுச்சூழலை தூய்மையா வச்சுக்கிறது என்று சொல்றாங்களே.
2: ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும். அதாவது அந்த புகை நம்ம ரத்தத்தோட கலக்கும் போது அதை தூய்மை செய்யுதுன்னு நான் கேள்விப்பட்டேன்.
3: ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். அதோட இல்லாம எனக்கு இன்னொரு காரணமும் தெரியும். அதை நான் சொல்லட்டுமா?
2: சொல்ல, கேக்கலாம்.
3: அக்னிஹோத்ரா சாம்பல தண்ணீர்ல கலந்து அதை செடி கொடிகளுக்கு தெளிச்சா அதுல இருக்க நோயும் பூச்சிகளும் தவிர்க்கும் என்று சொல்றாங்களே. அதோட இல்லாம எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை கொண்டு வருது என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க.
2: ஆமா, இவ்வளவு பயன்கள் தரும் அந்த அக்னிஹோத்ராவை நம்ம எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அதனால இயற்கை காப்போம் வேதத்தின் வழியில் நம்ம ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும்.
4: இயற்கையை காப்போம், இன்னலின்றி வாழ்வோம்.
5: மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியார் எழுதிய வந்தே மாதரம் பாடலை தமிழில் அழகாக மொழிபெயர்த்துள்ளார். அப்பாடல் வரிகளை கேட்டு ரசிப்போம் வாருங்கள். பாடலை பாடுபவர்கள் மாணவி சிந்துரா, மாணவி சஹானா, மாணவி கிருதி. கீபோர்ட் மாணவன் நிமை. மிருதங்கம் மாணவன் டி. வருண் ஸ்ரீனிவாஸ்.

0: இதுவரை சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள டிஏவி பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
1: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
2: நேரம் 7:44. ஆகாஷ்வாணி.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.
2: திரைப்பட பாடல் ஒன்று டைம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியிருக்கும்.

0: செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, இயன்முறை மருத்துவம் குறித்து இயன்முறை மருத்துவ பேராசிரியர் திரு ஆண்டனி லியோ ஆசிஸ் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: நாட்டிலேயே எழுத்தறிவு பரவினால்தான் அடிப்படை பலமாக இருக்கும் என்கின்றார் பேரறிஞர் அண்ணா. ஒரு மொழியை எழுதவும் படிக்கவும் தெரிந்திருப்பதே எழுத்தறிவு ஆகும். ஒவ்வொரு தனி மனிதரும் எழுத்தறிவு பெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். எனவே எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும் எழுத்தறிவு இல்லா உலகை உருவாக்கவும் ஐநா அமைப்பின் அங்கமான யுனெஸ்கோ அறிவுறுத்தலின்படி 1967 முதல் செப்டம்பர் 8 எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எழுத்தறிவு பெற்றவர்களால் மட்டுமே சமூக நிலைமையை புரிந்து செயல்பட முடியும். பெண்களுக்கு எழுத்தறிவு கல்வியையும் கொடுப்பதே முக்கியமாகும். ஆகவேதான் எழுத்தறிவின்மையை போக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் பகுதியில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் செயல்படும் கல்வி மையத்தில் ஏராளமான முதியவர்கள் கல்வி கற்று கைநாட்டை ஒழித்துள்ளனர். மேலும் சர்வதேச எழுத்தறிவு தினத்தை

0: முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மோகனா பங்கேற்று முதியவர்கள் படிப்பது மற்றும் எழுதுவதின் கல்வி திறனை கண்டு வியந்ததோடு அனைவரையும் பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து நிதியுதவி துவக்கப்பள்ளி மாணவர்களின் கல்விக்கான விழிப்புணர்வு ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் திறன் மேம்படுவதற்காக கொண்டு வரப்பட்டதாகும். இதன் நோக்கம் 2027 ஆண்டுக்குள் அனைவரையும் கல்வி கற்பதை இலக்காக கொண்டுள்ளது. மேலும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் கல்வி கற்றுள்ளதாக மல்லிகா சுஜாதா தெரிவிக்கின்றனர்.
1: எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது, கை நாட்டு தான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாளில் படிக்க வைக்கல, நான் மாடு மேய்க்குவோ, நாத்து நடுவோ, பில்லுக்கு போவோ, அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கின்னு இப்போ நல்லா படிக்கிறேன், எழுதுறேன், கையெழுத்து போடுறேன். பஸ்ஸுக்கு எங்கன்னா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்க்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது. இப்போ நான் சலான் எழுதி தரேன். பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
0: எழுத்தறிவு என்பது வறுமை என்னும் இருளை விரட்டும் பேரொளி. எனவே எழுத்தறிவு என்பது வெறும் ஏட்டுக்கல்வி அல்ல, நம் வாழ்வின் நெம்புகோல். ஆகவே அனைவரும் கல்வியை கற்போம்.
3: உலக இயன்முறை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயன்முறை மருத்துவம் குறித்து இயன்முறை மருத்துவ பேராசிரியர் திரு ஆண்டனி லியோ ஆசஸ் எமது செய்தியாளரிடம் பேசினார். அவர் பேசுகையில்,
4: செப்டம்பர் 8ஆம் தேதி உலக இயன்முறை மருத்துவ தினம். இன்றைய நாளுக்கான கருப்பொருள் இருதய நோய் மற்றும் பக்கவாதம், அதில் பிசியோதெரபியின் பங்கு. இந்த கருப்பொருளின் முக்கியத்துவம் என்னவென்றால், இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் காரணிகளையும் அதன் தடுப்பதற்கான வழிமுறைகளும். காரணிகள் என்று பார்த்தால், உடல் பருமன், நீரழிவு நோய், கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணர்வு, உயர் இரத்த அழுத்தம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்க்கவும், யோகா, தியானம், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், அதாவது மாஸ்டர் ஹெல்த் செக்அப், இதை அனைத்தையும் செய்தால் இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தவிர்த்து விடலாம். அதே போல் பக்கவாதத்தின் அறிகுறியில் நினைவு கொள்ளுங்கள். இதை பி ஃபாஸ்ட் என்று சொல்வோம். பி என்றால் பேலன்ஸ், சமநிலை, திடீரென சமநிலை இழப்பு. ஐ, ஐ என்றால் கண், திடீரென பார்வை மங்குதல். எஃப், ஃபேஸ், முகம் ஒரு பக்கம் சாய்தல், முகம் செயல்படாமல் இருத்தல். ஏ, ஆம், கைகள், ஒரு கை அல்லது இரு கைகள் பலவீனம் அல்லது உணர்வு இழப்பு. எஸ், ஸ்பீச், பேச்சு, திடீரென பேச முடியாமல் அனைத்து பேச்சு குளறுதல். டி, டைம், நேரம். இந்த அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அவசர சேவைக்கு ஆம்புலன்ஸில் நேரில் வந்து உயிரை காக்கவும். இன்றே தடுப்போம், நாளை நலமாக வாழ்வோம். அனைத்து இயன்முறை மருத்துவர்களுக்கும் உலக இயன்முறை மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள்.
3: வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டம் குறித்து எமது கடலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: நம் நாட்டின் இளைஞர்களின் திறமை, தலைமை தத்துவம், புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகப்படுத்தும் நோக்கில் தகுதியான இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்று தங்களது திறமை மற்றும் புதிய சிந்தனைகள் தேசிய அளவில் வெளிப்படுத்தி விக்ஷித் பாரத் உருவாக்கத்தில் தங்களின் பங்களிப்பை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடலூர் மாவட்ட இளையோர் நலன் அலுவலர் மதியழகன் நம்மிடையே பேசுகையில்,
6: விக்ஷித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 என்ற நிகழ்வின் மூலம் நாட்டின் இளைஞர்களின் திறமை, தலைமைத்துவம், புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் வளங்களை உள்ளடக்கிய நீல பொருளாதாரம், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டிகள் என்ற பிராந்திய கருப்பொருளின் அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. புதுமை, தொழில் முனைவோரின் திறன் மற்றும் இளைஞர் நாடாளுமன்றம் ஆகியவற்றிற்கு இப்போட்டிகள் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை

0: விக்சித் பாரத் வினாடி வினா போட்டிகள் முதல் கட்டமாக நடைபெறும். தொடர்ந்து கட்டுரை, மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் மற்றும் மாநில அளவிலான போட்டிகள் நடைபெறும். இறுதியாக 2027 ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தேசிய அளவிலான போட்டிகள் நடைபெறும். 17/8/2026 அன்றைய தேதிப்படி 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் ஆவார். ஆர்வமுள்ள இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் mybharat.gov.in மூலம் பதிவு செய்து பங்கேற்கலாம். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்று தங்களது திறமை மற்றும் புதிய சிந்தனைகளை தேசிய அளவில் வெளிப்படுத்தி விக்சித் பாரத் உருவாக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பை வலுப்படுத்துமாறு மேரா யுவா பாரத் அமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி எழுதிய கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டம் நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற தொலைநோக்கு பார்வையுடன் அங்கன்வாடி முறையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதை இதன் நோக்கமாக கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நேரடி பண பரிமாற்றம் மூலம் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களுக்கு தரமான ஊட்டச்சத்து உணவுகள் தங்கு தடையின்றி கிடைப்பதை இத்திட்டம் உறுதி செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சரக்கு போக்குவரத்து துறைக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் வகையில் 2,843 கிலோமீட்டர் நீளம் பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பஞ்சாபின் நியூ சானேவால் முதல் பீகாரின் நியூ சோன் நகர் வரை நீளும் 1,337 கிலோமீட்டர் நீளமுள்ள கிழக்கு சரக்கு வழித்தடமும் உத்தரப்பிரதேசத்தின் நியூ தாத்ரி முதல் மகாராஷ்டிராவின் நியூ ஜேஎன்பிடி வரை நீளும் 1,506 கிலோமீட்டர் நீளமுள்ள மேற்கு சரக்கு வழித்தடமும் முக்கிய பங்காற்றும் என்று கூறியுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: வாகா திரைப்படத்திற்காக ஜிதின் ராஜ் விக்ரம் பிரபு பாடியிருக்கும் பாடல்.
3: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருந்தேன் இல்லைண்ணா.

நேரம் 8:33. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜீரோ திரைப்படத்திற்காக நிவாஸ் கே. பிரசன்னா பாடியிருக்கும் பாடல்

தமிழ்ச்செல்வனும் தனியார் அஞ்சலும் திரைப்படத்திற்காக கார்த்திக், மேகா, ஸ்ரீசரண், கஸ்தூரிரங்கன் பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது காதலர் தினம் படத்திலிருந்து ஸ்ரீகுமார் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து ஆர்கே ஆதித்யா மற்றும் அலெக்சாண்ட்ரா ஜாய் இணைந்து பாடல.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கப்பெறுப்பது காத்து வாக்கில் ரெண்டு காதல். படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், சுனிதி சௌஹான் மற்றும் சஞ்சனா கல்மஞ்சி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: லவ் யூ டூ லே, ஐ லவ் யூ டூ லே, ஐ லவ் யூ டூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது மாஸ்டர் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா பாடல.

ஒலித்த பாடல்கள் நிறைவு பெற்றது இன்று இரவின் மடியில் நிகழ்ச்சி. தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

0: இது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:31:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

தவிக்கணுமா, அவசரமாய் வந்து பிறக்கணுமா, நொப்பனை போலியும் தவிக்கணுமா, கீழே நீ வந்து நிக்கணுமா, குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணுமா, அட

நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:35 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் P. சுஷிலா பாடிய பாடல்

0: அடுத்த பாடல் மனோரமா பி பானுமதியின் குரல்களில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இப்படியும் ஒரு பெண்.
1: ஆகப்பட்ட வரையில்

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

அடுத்து பரிதான மிச்சிதே, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் பாடல், பிலஹரி ராகம், கண்ட சாப்புத்தாளம்.

மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மங்களம் எம் கே ஆசன் அவர்கள் தவில் நிறைவாக நானே உனை நம்பினேன், வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பாடல், ஹம்சானந்தி ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களை நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மங்கலம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து. அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: புலரும் பொழுது இனிய திரைசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் காரைக்கால் அம்மையார் படத்திற்காக பி. சுஷிலா பாடிய பாடல்.

பிறருக்கு சுக வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு

பட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர

ஒலித்த குரலை மீண்டும் ஒலிக்கவிருப்பது ஸ்ரீ ராம பக்த ஹனுமான் படத்திற்காக.